சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. பத்து மணி நான்கு நிமிடம். நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதலாவதாக ஒரு தினம் ஒரு குரல், நம்மை அழிக்கும் நெருப்பு. குரல் 165. அழுக்காருடையார் கதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. குரல். பொறாமை என்பது ஒரு தீக்குச்சி போன்றது. ஒரு தீக்குச்சி மற்றவற்றை எரிப்பதற்கு முன்னால் தன்னைத்தானே எரித்து கொள்ளும். அதுபோலவே மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு ஒருவர் பொறாமைப்படும் போது அந்த எண்ணம் முதலில் அவரது சொந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் கையில் இருக்கும் நற்பெயரையும் தான் அழிக்கும். அடுத்தவரை வீழ்த்த நினைக்கும் பொறாமை நம்மையே முதலில் வீழ்த்துவிடும். சபரியின் தினம் ஒரு குரல் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து நமக்கு வழங்கிய செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்.

நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறும் படம் பூ. ஆரம்பத்திலே ஒரு பூ. பாடல் சூ சூ மாரி. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

பூ திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான ஒரு பாடல் உரைத்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ஆவுடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். பூங்கொத்து கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன். நன்றி, வாருங்கள், வணக்கம். சிபிஆர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு கற்பூர ஆராதனை காட்டி சாம்பிராணி புகை போடுறாரு, வாருங்கள், வணக்கம். தீபாகுமார் அவர்கள் பொக்கே ஒன்று கையில் எடுத்து கொடுக்குறாங்க, சிறப்பு. சிபிஆர் அவர்கள் தீபாராதனை காட்டுகிறார், அருமை. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நன்றி நன்றி நன்றி. திருக்குறளை வாசித்த அதற்கான விளக்கத்தை தந்த விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நமது பண்பலைக்கும் நன்றிகள், சிறப்பு, நன்றி. சிபிஆர் அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து சும்மா அதிருதில்ல என்று அழகான நடனம். அவரும் அவங்க ஒய்ஃபும் போல சூப்பராக ஆடுறாங்க. இங்கே ஒரு பொம்பளை தனியாக ஒரு லேடி ட்ரம்ஸோடு ஆடுறாங்களே, அது யாரு தெரியல, சூப்பராக ஆடுறாங்க அவங்க தான். நன்றி என்று ரொம்ப நன்றிங்கோ என்கிறார் ரகுபதி அவர்கள், சிறப்பு, நன்றி. தீபாகுமார் அவர்கள் சூப்பர் டூப்பர் என்றும் பாடலை சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார், வாருங்கள், வணக்கம். பூ திரைப்படத்தின் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அருமையான பாடல் என்றும் செல்வி லேடி ஸ்டைலர் அவங்க மகேஷுக்கு சொல்கிறாங்க, பாடல் வந்து எழுதுகிறேன்னு ஒரு கடிதம்னு போட்டிருந்தாங்கல்ல, நன்றி. கவிதாமா கிட்ட சொல்லட்டா என்று பிளாக்மெயில் பண்ணுறார். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் பிரமாதம் என்றும் ஹார்ட்டை அள்ளி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க, சூப்பர் சாங் என்றும். செல்வம் செல்வி அவர்கள் வண்டாது சந்தோஷத்தில் வண்டு மாதிரி பறக்கிறாராம் பாடலை கேட்டு, சிறப்பு. செல்வி மேம் வந்து சிபிஆர் அவர்களுக்கு சூப்பர் அட்டகாசமான பாடல் என்று கூறியிருக்கிறார். மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை அழகாக புச்சரிப்பு குரலில் பேசி நிகழ்ச்சியை வழங்க வருகை தரும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ. விஜய அரசகுமார் அவர்களை வருக வருக கதம்பம் என்னும் பாடல்களை அள்ளி எங்கள் செவிகளில் குளிரச் செய்யும் வாழ்த்துக்களுடன் மதுரை மாவட்ட தவணை அழகர், நன்றி நன்றி சார். கார்த்திகேயின் பாடல் இப்போ கேட்குறாரு, தலைவர் எடுத்து அனுப்புனா வேணா போடுவேன், நிகழ்ச்சி நடக்கும்போது பாடல் எடுக்க முடியாது. கார்த்திகேயன் சார் கொஞ்சம் 9 மணிக்கு முன்ன போடுங்க சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பாடல் கேட்டிருக்காங்கன்ட்டு, இன்று மழை வந்துவிடும் என்று போட்டிருந்ததுக்கு அப்படியாவது மழை வரட்டுமே என்று செல்வி மேம் கூறுகிறார், நன்றி. ஒரு ஆள் இன்னைக்கு குரூப்பில் இணைஞ்சிருக்காங்க போல, வருக வருக, வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள் சிபிஆர் தேர்ந்தெடுத்த இந்த பாடல் தான் அருமையான தேர்வு செய்துள்ளார், சூப்பர். அவங்க எடுத்து தந்த பாடல் தான் அருமையான தேர்வு என்று கூறியிருக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள், வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் பூ படத்திலிருந்து சூச்சு மாறி பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், வணக்கம். கார்த்திகேயன் திருக்குவளையிலிருந்து வணக்கம் சார்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் வருவான் வடிவேலன், பாடல் வருவான் வடிவேலன். விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய் எங்கள் விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து எங்கள் அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இடோ வருகிறது.

வருவான் வடிவேலன். திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பக்தி பாடல் உரித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன் விஜி, எங்கள் விதுராக்குட்டியும் மற்றும் கோயில்பட்டியிலிருந்து எங்கள் அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் கடவுள் முருகரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு மகிழ்ச்சி என்று மிக இனிமையான இந்த பாடல். சிபிஆர் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நீங்கள் சொன்னால் சரிதான். சித்தாத்தூரிலிருந்து புதிய நேயரை நாம் அனைவரும் சேர்ந்து வரவேற்போம். வருக வருக எனும் அன்புடன் வரவேற்கிறோம். வருக வருக. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், வருக வருக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மானோலி கீதநேசன் அவர்களை. சிபிஆர் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை. தேன்மொழி முருகன் அவர்கள் நம் இயக்குனர் ஐயாவை தான் என்று கூறியிருக்கிறார். செல்வி மேம் சபரி வானொலி தலைவரைத்தான் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடலுக்கு மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து சாமியை கும்பிட்டவாறு கைகள் இணைந்திருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், நாங்களும் தான் வரவேற்போம் என்றும், வாணிஜெயராம் பாடிய அழகான பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்களும், தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். இயக்குனர் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், பாடல் அருமை என்றும், தீபாகுமார் அவர்கள் மிகவும் அருமை பாடல் என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், எனக்காக பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி. ஏபி அனிட்டன் ஜோ, சிறப்பு, நன்றி தங்கம். தேன்மொழி முருகன் அவர்கள், வருவான் வடிவேலன் தணிகை வள்ளல் அவன், அழகு மன்னன் அவன், அருமையான பாடல், வாணிஜெயராம் குரலில் இனிமை, அருமை பாடலை தேர்வு செய்த அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி, பாராட்டுகள், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேங்க்யூ தேங்க்யூ தேன்மொழி. திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள், வருவான் வடிவேலன் பாடல் மிகவும் அருமை, பாடலை தேர்வு செய்து அனுப்பிய உள்ளத்திற்கு நன்றி. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். திவ்யா அரசகுமாரி மேடத்திற்கு வாழ்த்துக்கள். மங்களாம்பிகை திருக்குவளை. தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், செல்வி மேம் அவர்கள், வருவான் வடிவேலன் அழகான பாடல் என்றும், கார்த்திகேயன் அவர்கள், திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள், வருவான் வடிவேலன் படப்பாடல் அழகான அருமையான பாடல், அழகான பாடலை தேர்வு செய்த சோலைச்சேரி சகோதரி அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஆ விஜய அரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன், அழகான இசை எம்.எஸ். விஸ்வநாதன், அழகான பாடலின் அழகாக நமக்கு செவியோரம் பாடி சென்றவர் வாணிஜெயராம். அருமை அருமை, நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனும் அருமை அழகர் அவர்களே. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் கடவுளை கண்டேன் பாடல் அண்ணா அண்ணா, விருப்பம் அனிட்டன்ஜோ, தங்கை விதுராகுட்டி சோலைசேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி. பாடலை கேட்டு லைக் செய்யும் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று பாடலை கேட்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்காக இந்த பாடல்.

கடவுளை கண்டேன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான அண்ணன் பாடல். சிறப்பு விரும்பி கேட்ட சொந்தம். விருப்பம் அனிட்டன் ஜோ, தங்கை விதுரா குட்டி சோலைசேரி, எங்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி. பாடலை கேட்டு லைக் செய்யும் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று பாடலை கேட்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்காக அந்த பாடல். அறிவிப்பாளர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தீபகுமார் அவர்கள் மிகவும் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அண்ணா அண்ணா சுகம்தானா, உன் ஆசை நெஞ்சம் நலம் தானா, இந்த பாடலை கேட்டு அதிக நாட்கள் ஆகிவிட்டது. இந்த பாடலை நாங்கள் கேட்டதே இல்லை. அருமையான பாடலை தேர்வு செய்த செல்வி அக்கா அவர்களுக்கு நன்றி. பாடல் கேட்க கேட்க இனிமை அருமை சூப்பர். சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். அண்ணா பாடல் அருமை, தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும், இயக்குனர் அவர்கள் பழமையான பாடல் சூப்பர், அருமை, இனிமை என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கியிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், செல்வம் செல்வி அவர்கள் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியுள்ளார். பழமையான பாடல்கள் என்றும் இனிமை, பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி. மேச்சூர் தானே, மேச்சூர் சீராமணியூர், மறந்து போச்சு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். லேட்டாக வந்துட்டீங்க ப்ரோ. இயக்குனர் அவர்கள், நாங்களும் பாடலை கேட்டதில்லை, ஆனாலும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம் என்று கலாய்க்கிறாரு.

ராமாவரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். இப்பொழுதுதான் இணைந்திருக்கிறேன். மிக மிக சிறக்க வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி என்றும். இயக்குனர் அவர்கள் அறிவழகன் மங்கை என்றும், அதில் எனக்கு டவுட் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஆரம்பிக்கும், மேச்சூரா மேச்சேரி. ஓகே, தேங்க்யூ. ராமாவரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், வல்லாரை கீரை அதிகமாக சாப்பிடுங்க அக்கா, மறக்காது. ஆஹா, சரி சரி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தழுவாத கைகள் பாடல் ஒன்னா ரெண்டா தாமரைப்பூ என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி இவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.

தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் பாடல் மிக சிறப்பு. விரும்பி கேட்ட சொந்தம், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி இவர்கள் விருப்பத்தில்

கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய தாமரை பூக்கள், சிறப்பு, சூப்பர். சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஒன்னா இரண்டா தாமரைப்பூ கேட்டு நீண்ட நாள் ஆயிற்று. பாடலையா தாமரைப்பூவையா பதிவு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்று கூறுகிறார் சிறப்பு. கோவையிலிருந்து காயத்ரி மேம், அருமையான அரிய பாடல் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள், பாடல் மிக அருமை, பாடல் மிக அருமை என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. செல்வம் செல்வி அவர்கள், அனைவருக்கும் நன்றி, நன்றிகள் பல பல, பாடலை கேட்டு வாழ்த்தியதற்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், என் பாடல் வந்துவிட்டதா அக்கா? இல்லை இல்லை, இனிமேல்தான்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் படம் எல்லை கோடு பாடல் புருஷன் கேட்கும் விஷயம் எல்லாம் இசை பயணத்துடன் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள் பாடல் இதோ வருகிறது இவருக்காக.

எல்லைக்கோடு திரைப்படத்திலிருந்து அழகான உற்சாகமான பாடல் எஸ் ஜானகி அவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில்.

இதற்கு முன்னால் ஒலித்த பாடலுக்கு மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள், கவிஞர் வாலி அவர்களின் பாடல் வரிகள் அருமை. அழகு, அழகான இசை இளையராஜா, அழகான பாடலை நம்ம செவியோரம் பாடி சென்றவர்கள் பி ஜெயச்சந்திரன், உடன் எஸ் ஜானகி. அறிவழகன் மங்கை அவர்கள், நான் வேலை பார்த்து கொண்டே நிகழ்ச்சி கேட்கிறேன், சிறப்பு இப்படித்தான் இருக்கணும். செல்வி மேம், கோயில்பட்டியிலிருந்து செல்வி மேம் அவர்கள், அண்ணா என்னாச்சு மெசேஜ் போட்டு போட்டு எடுக்கிறீங்க? ஆம் அண்ணா, அழகான பாடல் என்று அறிவழகன் மங்கை நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தீபாகுமார் அவர்கள், மிகவும் அருமை என்றும் சூப்பர் என்றும். அழகர் அவர்கள், எல்லைக்கோடு படப்பாடல் அருமை, அழகான துள்ளல் இசை பாடல் கேட்கவே அற்புதம், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமது செவிகளுக்கு விருந்தளித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ விஜய அரசகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான பாடலுக்கு அழகான பாடல் வரிகளை எழுதி அழகான இசையை நமக்கு அழகாக கொடுத்தவர் இளையராஜா தம்பி கங்கை அமரன் அவர்கள். அழகான பாடலை அழகாக நம் செவியோரம் இசைத்து சென்றவர்கள் எஸ் ஜானகி குழுவினர். இந்த படம் டிசம்பர் 12/12/1986 இயக்குனர் கே ஜோதி பாண்டியன் இயக்கத்தில், ரயில் பயணங்களில் ராஜு உடன் மலையூர் மம்பட்டியான் சரிதா, கவுண்டமணி மனோரமா நடித்து வெளிவந்த படம். சிறப்பு இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி, நன்றி அழகர் அவர்களுக்கு. சிபிஆர் அவர்கள், அழகான நடனம், ரொம்ப சூப்பராக ஆடுறாங்க, நன்றி. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிய தகவல்கள் பதிவு சூப்பர் என்று அழகர் அவர்களை கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள், பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். கோவையிலிருந்து காயத்ரி மேம், இந்த துள்ளல் பாடல் இதுவரை கேட்டதில்லை என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், இப்போ எல்லாம் பாருங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, எது சொன்னாலும் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாருன்னு தெரியலையே. இயக்குனர் அவர்கள், பாடல் எக்ஸலண்ட் என்றும். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இப்போ எல்லாம் பாருங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க என்ன அறிவழகன் மங்கை சொன்னதுக்கு சொந்த அனுபவமா என்று கேட்டு சிரிக்கிறார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். கோவையிலிருந்து காயத்ரி மேம், பாடல் அறிமுகம் அருமை. இயக்குனர் அவர்கள், நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்கிறாரு. அறிவழகன் மங்கை அவர்கள், சொந்த அனுபவமான்னு கேட்டதுக்கு ஆமாம் ஆமாம் என்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சிந்தனை துளிகள். மூட நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ அதீத நம்பிக்கையோ நடக்கட்டும். நன்மைகள், இனிய நற்காலை நல்விடியல் என்று சிந்தனை துளியை நமக்கு அளித்தவர் முல்லைக்காடு பாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரும் பாடல் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஓ வசந்தராஜா. படம் நீங்கள் கேட்டவை. விருப்பம் அகிலா ஸ்ரீதர், பாடல் இதோ.

நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பிபி எஸ் ஜானகி அவர்கள் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடல் ஒலிபரப்புக்கு சென்னை அகில ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்புக்கு நன்றி சகோதரி என்று கூறியிருக்கிறார். நன்றி மேம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், பாடல் மிகவும் அழகு என்று கோல்டு காயினை கொடுத்துருக்காங்க பரிசாக. சிபிஆர் அவர்கள் டிஃபன் சாப்பிட்றார் போல, இனிமேதான் 11 மணிக்கா டிஃபனு, எத்தனை வகை சாப்பிட்றாருன்னு பாருங்கள். இயக்குனர் அவர்கள் ஓ வசந்தராஜா, பாடல் சூப்பர் சூப்பர் என்றும். கோவிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், ஓ வசந்தராஜா அருமையான இனிமையான பாடல், மிகவும் பிடித்த பாடலும் கூட, சிறப்பு. சிபிஆர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை, ஆஹா அருமை என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் அழகாய் ஒலிக்கிறது, அதை நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். சூப்பர், நல்லா நல்லா இருக்குது இந்த டிஆர் மாதிரி. சிபிஆர் அவர்கள் அருமை வாழ்த்துக்கள் என்று பூங்கத்தை கண் முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பூக்களும் பூக்கள் மேல் அழகான மழை துளியும் விழுந்து கொண்டிருக்கிறது, சிறப்பு. உங்கள் ஊரில் மழையா பாருங்க. செல்வி மேம் அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அழகான பாடல் ஓ வசந்தராஜா சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது சூப்பர் என்றும், அருமையான பாடல் என்றும். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்.

அறிவழகன் மங்கை அவர்கள். அழகான பாடல் ஓ வசந்தராஜா என்று கேட்டதுக்கு, பாடலில் உங்கள் மகன் பெயர் வந்தது. உங்களை மாதிரி நாங்கள், ஐயையோ மங்கையின் பேர் வந்துருச்சே பேர் வந்துருச்சேன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் தான் சார் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என் பையன் பேர் வந்துச்சு உண்மை ராஜான்னு வந்துச்சு. இயக்குனர் அவர்கள், இவங்க பேர் வந்ததா அருமையான பாட்டு தான். யாரை சொல்கிறாரு, தேன்மொழியவா? ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள், இசைத்தரம் அருமை என்றும் சிறப்பு மிக சிறப்பு என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், எனக்கு இப்போவே பசிக்குது. பசிக்கும், இப்போ தானே சாப்பிட்ருப்பீங்க. இயக்குனர் அவர்கள், சிபிஆரை இதைத்தான் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்கிறார்களோ. ஓஹோ, சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் மேச்சூர் சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் விருப்பத்தில் படம் தங்கப்பதக்கம், பாடல் தட்டி செல்லும் முத்து கண்ணன் சீரிப்பு என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி. சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான செமசாங் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகான பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு குழந்தையையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நன்றிகள் தெரிவித்திருக்கிறார். நன்றி. கோவையிலிருந்து காயத்ரி மேம், தத்தி செல்லும் முத்துக்கண்ணன் சிரிப்பு பாடல் சூப்பர், தேர்வு செய்த சகோதரருக்கு மிகவும் நன்றி என்று கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள், கேட்க கேட்க இனிமை சூப்பர் என்றும், மனதைவிடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார் பாடலுக்கு. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சி எப்போது வரும், நான் இதய ராகத்துக்கு அனுப்பிய பாடல்கள் எப்போது வலம் வரும். அறிவிப்பாளர் அவர்கள், அழகாகா ஆஹா, அழகான ரொம்ப அருமையான பாடல் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார் பாடலுக்கு. இயக்குனர் அவர்கள், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார் குழந்தை மாதிரி. அறிவழகன் மங்கை அவர்கள், தங்க மகனை பெற்றவள் என்று என்னையுலகம் சொல்லி மகிழும் அப்படின்னு நீங்களும் பாடுங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அழகான வரிகள், சிறப்பு. சிபிஆர் அவர்கள் அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார் குழந்தை வடிவத்தில், அருமை. அறிவழகன் மங்கையிடம் அறிவிப்பாளர் அவர்கள், மகள் தானே உங்களுக்கு என்று கேட்கிறார் சிபிஆர் அவர்கள். ஒரு குழந்தையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், சிரிக்காம இருக்கவும் முடியல, சிரிச்சார் என்று வசவு தான் கேட்க வேண்டியிருக்கு. இதயம் சரியாச்சுன்னா வரும் ஐயா, என்னன்னு தெரியல, அப்புறமா சொல்கிறேன். அறிவழகன் மங்கை அவர்கள், ஆமாம், இந்த வரிகள் மகளுக்கும் பொருந்தும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், மிகவும் சிறப்பான பாடல், பாடலை தேர்வு செய்த உள்ளங்களுக்கு என் வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சிறப்பு மகிழ்ச்சி பாடல் என்றும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், சத்திய சோதனை என்று கவுண்டமணியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதயம் சரியாயிடுச்சுன்னா வரும்னு சொன்னதுக்கு. இயக்குனர் அவர்கள், தங்கப்பதக்கம் பாடல் அருமை என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், சரத்குமாரும் வடிவேலும் நினைவுக்கு வருகிறார்கள். ஓ, தங்கப்பதக்கம் அதுக்கு. இயக்குனர் அவர்கள், உங்களுக்கும் ஓ, தங்க மகனை பெற்றவள் என்று என்னை உலகம் சொல்லி மகிழும் அந்த வரிக்காக உங்களுக்கு தங்கம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயா என்று அறிவழகன் மங்கையை இயக்குனர் அவர்கள் கூறியிருக்கிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் இயக்குனரிடம், யார் நீ இதயம் ஐயா என்று கேட்கிறார். அவரே பதில் சொல்வார். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல், படம் திமிரு பிடிச்சவன் பாடல், நக நக நக நகன. விருப்பம் தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த் மௌனிஸ், மகதீஷ் மகி, பிரதீகா, இவர்கள் விருப்பத்தில் பாடலிடோ.

0: దాని పురుగులు సాయం తీసుకురా.
1: புடிச்சவன் திமுருதான் புடிச்சவன் திமுருக்கே புடிச்சு போனவன்.

திமிரு பிடிச்சவன் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பக்தி பாடல் ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரித்திகா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

யாரின் இதயம் ஐயா என்று இயக்குநரிடம் மகேஷ் கேட்டதற்கு தேன்மொழி மேம் அவர்கள், மகேஷ் சண்டையை இழுத்துவிட பார்க்குறார் என்று மகேஷ் அதுக்கு ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. பக்தி பாடலை கேட்டு, இதற்கு முன் ஒலித்த பக்தி பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டி சூப்பர் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அந்த பயம் இருக்கட்டும் அவர் ஓடுறாராம் அதுக்கு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும், ஓகேம்மா மகேஷ் அவர்கள், ஐயா உங்கள் இதயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தீபாகுமார் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், பாடலை நான் கேட்டதே இல்லையே, நக நக நக வேலவா, வெற்றி வேலவா, புரியுது, சூப்பர் பாடல், தீபா வாழ்த்துக்கள், இந்த பாடலையே கேட்கல, இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸு, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாடலை பாராட்டியிருக்கிறார் தேன்மொழி முருகன். தீபாகுமார் அவர்கள், மயில் நடனம் சூப்பர், செம்மையாக இருக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சூப்பர் என்றும் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்வும் அன்பும் நன்றியும். தேன்மொழி முருகன் அவர்கள், அதிரடியான வேலவன் பாடலை கேட்க அருமையாக உள்ளது, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். தீபாகுமார் அவர்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்கள், என்கிட்ட இருந்தால் சரியாக பார்த்து கொள்ள மாட்டேன் என்று என் மனைவியிடம் கொடுத்து வைத்து இருக்கிறேன், அவள் சரியாக பார்த்துக்குவா. ஐயப்பா, இதயத்தை மனைவிக்கு கொடுத்துட்டாராம் இயக்குனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் என்று சிறப்பு. இயக்குனர் அவர்கள், அருமையான பாடல் என்றும், சிறப்பு மிக சிறப்பு என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், படத்தின் பெயர்தான் திமிரா இருக்கு, பாடல் நல்ல பாடல் சூப்பர் என்றும். இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார். இயக்குனர் அவர்கள், என்கிட்ட இருந்தால் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு என் மனைவி கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னதை மகேஷ் அவர்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. தனலட்சுமி பரசுராமன் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். எட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள், எங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பல நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள், தனலட்சுமி பரசுராமனை வாங்க அண்ணா, என்ன வேணும் என்று கேட்கிறார். இயக்குனர் அவர்கள், என்கிட்ட இருந்தால் சரியாக பார்த்துக்கொள்ள மாட்டேன், என் இதயத்தை என் மனைவியிடம் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு தனலட்சுமி பரசுராமன் அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் காவல்காரன் பாடல், நினைத்தேன் வந்தாய் என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேன்மொழி, தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இது.

காவல்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், எட்டியார்பட்டி தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி அக்கா, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, கிரேட் என்றும், எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து நீங்கள் சொன்னால் சரிதான் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அருமையான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி என்றும், எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் தேன்மொழி முருகன். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அழகான பூங்கொத்து அருமையாக இருக்குது. தேன்மொழி முருகன் அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து பல்லாண்டு வாழ்க என்றும், பாடல் அற்புதம் என்றும், மிக்க மகிழ்ச்சி நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் அட்டகாசம், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், இயக்குனர் அவர்கள் நினை தேன் வந்தாய் பாடல் அருமை, தேன் வந்துதான் பாருங்க, நினை தேன் வந்தாய் பாடல் அருமை, பாடலை கேட்ட தேன்மொழி அவர்களுக்கு நன்றி என்று சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் கைதட்டியும் பாராட்டியிருக்கிறார். கோவையிலிருந்து காயத்ரி மேம், ஆஹா அருமையான பாடல், அருமையான பழைய பாடல் சூப்பர் சகோதரி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து மனதை தொட்ட பாடல் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும், இயக்குனர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் என்றும், இயக்குனர் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி மேம் ஜெயலலிதாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சும்மா அதிருதில்லைன்னு எம்ஜிஆரும், தீபாகுமார் அவர்கள் அழகான பாடல் என்று தம்சப் காட்டி ஜெயலலிதாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், மனமிறைந்த வாழ்த்துக்கள் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வியா அவர்கள் அருமையான பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் சூப்பரு என்றும் பாடல். இயக்குனர் அவர்கள் தேன்மொழி மேம் சும்மா அதிருதில்லைன்னு சொன்னவங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு, செத்து போனவங்க வந்தா எல்லாம் வந்தா, செத்து போனவங்க எல்லாம் வந்தா அதிராதா என்று கேட்கிறார். தீபாகுமார் அவர்கள் கோல்டன் லைக் கொடுத்துருக்காங்க பாட்டுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் இறந்து போனவர்கள் எல்லாம் வந்தா கண்ணீர் தான் வரும் சார். இயக்குனர் ஐயா மங்கை கூட சேர்ந்து விட்டார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சிக்கில் படம் பூ பூவா பூத்திருக்கு, பாடல் இங்கிலீஷ்காரன் தண்ணி நீ போட்டு பாரு மச்சி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பூ பூவா பூத்திருக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்களுக்காக. இயக்குனர் அவர்கள் மது அறிந்துவிட்டு வரும் ஓமகுச்சியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அழகாக குழந்தை வடிவத்தில் கண்ணடித்து சிரித்து கொண்டு அருமையாக நடனமும் ஆடிக்கொண்டிருக்கிறார். சிறப்பு இயக்குனர் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும் செல்வம் செல்வி அவர்கள் துள்ளலான பாடல் தம்பிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் தமிழ்நாடே இதை நம்பித்தான் இருக்குது. இதே இல்லாமல் தமிழ்நாடு இல்லாமையா இருந்துச்சு. இப்போதானே இதெல்லாம். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று. நன்றி பிரகாஷ். தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர், அற்புதம் சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் இங்கிலீஷ்காரன் தமிழ்நாட்டையே கெடுத்து கொண்டிருக்கிறான், துள்ளலான இசையை மட்டும் கேளுங்கள், பாடல் வரிகளை கவனிக்காதீங்க, பிரகாஷ் பாடல் அருமை. இயக்குனர் அவர்கள் நான் கூட ஒரு நாள் அடித்து பார்க்கணும், அடிக்கணும், நல்லா கம்பிட்டு வெளுக்கணும், உங்களை அடிக்க வேண்டியதுதான். என்ன பிராண்ட் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்களா, சொல்லுவாங்க, இருங்க. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து காயத்ரி மேம் இவர்கள் விருப்பத்தில் படம் ஒரு ஓடை நதியாகிறது. பாடல் தலையை குனியும் தாமரையே. அழகான பாடல் மேம். விருப்பம் கோவையிலிருந்து காயத்ரி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா என்று தனக்குள் பாடியபடி கைத்தட்டி பாராட்டியும் மலர் தூவி வாழ்த்தியும் பாராட்டியிருக்கிறார்கள் பாடலை கேட்டவருக்கு. தேன்மொழி மேம், சூப்பரான பாடல். தலையை குனியும் தாமரை, அருமை அருமை. இந்த பாடலை கேட்க இனிமையாக இருக்கும். காயத்ரி சகோதரிக்கு நன்றி. இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும் காயத்ரி மேம் லன்ச் செய்ய போயிட்டாங்க என்று அறிவிப்பாளர் அவர்களும், தேன்மொழி மேம் அருமையான பாடல் தேர்வு செய்து உள்ளதற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், அருமையான பாடல் என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், தேனினும் இனிய பாடல் என்று தேனை அப்படியே நடுவில் கட் பண்ணி அவ்வளோ சூப்பராக கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். என்னை கவர்ந்த பாடல்களில் இதுவும் ஒன்று என்று சிறப்பு சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்துள்ளதற்கு நன்றி. சிறப்பான பாடல் அருமையா. மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி. தீபாகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மிக மிக அருமை இந்த பாடல் என்றும், செல்வம் செல்வி அவர்கள் இயக்குனர் நல்ல வசவு கேட்கறது. தலைமையே இப்படி இருந்தால் யாரையும் திருத்த முடியாது என்றும் கோவிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் எனது விருப்ப பாடல் சிறப்பாக தேடி தொகுத்து வழங்கிய விஜி சகோதரிக்கு மிகவும் நன்றி என்று கூறியிருக்கிறார். நன்றி மேம், பாடல் வேற லெவல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் சும்மா ஒரு காமெடிக்காகத்தான் இருக்கும் பிறன உண்மையாவா. இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு. செல்வம் செல்வி அவர்கள், நானும் காமெடியாகத்தான் சொன்னேன். இயக்குனர் அவர்கள் நானும் காமெடியாகத்தான் சொன்னேன் செல்வம் செல்வி சொன்னதுக்கு இரண்டு பேரும் வாங்கி கொடுத்துட்டு சொல்லுங்க. ரெண்டு பேர்னா யாரு, தேன்மொழியும் செல்வம் செல்வியுமா? தேன்மொழி முருகன் அவர்கள், எங்கள் ஊரில் பதனி தான் கிடைக்கும், வேணா வாங்க சாப்பிடுங்க என்று கூறுகிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கோயில்பட்டியிலிருந்து செல்வி மேம் அவர்கள். விஜி மேம், எனக்கும் ஒரு பாடல் வேணும். பூவானை ஏட்ட தொட்டு பொன்னானை எழுத்தாரே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் எழுதுகிறேன் ஒரு கடிதம். விஜி மேம் உங்களுக்குத்தான். விருப்பம் செல்வி செல்வம். இவர்கள் விருப்பத்தில் பாடல்

0: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி செல்வம் அவர்கள் விருப்பத்தில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. விஜி மேம் உங்களுக்குத்தான் பாடல் என்றும், இல்லை எழுதுகிறேன் ஒரு கடிதம் என்று விஜி மேம் உங்களுக்குத்தான் விருப்பம் செல்வம் செல்வி இவர்கள் விருப்பத்தில் பாடல். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அழகா பலூன்களை பறக்க விட்டிருக்கார். பாடலை கேட்டு ஒரு அழகான பெண்ணையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. இயக்குனர் அவர்கள் ஆஹா அருமை என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் வாவ் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அழகாக சின்ன குழந்தையாக மாறி நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் அற்புதம் சூப்பர் சாங் என்றும் இதயத்தை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் அற்புதம் சூப்பர் என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள். அறிவிப்பாளர் அவர்கள் விசிலடித்து பாராட்டியிருக்கிறார் பாடலுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றி என்றும், நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் வேற லெவல் ஜி என்றும், செல்வம் செல்வி அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எங்கள் பாட்டியை காணவில்லை, அவர்களுக்காக நான் பதிவிடுகிறேன். அனிட்டன் ஜோ. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், என்ன சகோதரி ஆச்சு உங்க வீட்டாண்ட? ஓ, நாய் கோலைக்கு எதுக்குன்னு தெரியல வெளியே. சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் செல்ல பிராணி, எங்க செல்ல பிராணியில பக்கத்து விட்டு நாய். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் செல்வி அண்ணிக்கு ஒரு பாட்டு என்ன, உங்களுக்கு எத்தனை பாட்டு வேணும்னாலும் சொல்லுங்க, விஜி மேம் போடுவாங்க. அவருடைய பாடல் வந்து, பாடல் எழுதுகிறேன் ஒரு கடிதம், படம் கல்கி. இந்த பாடல் செல்வி அன்னிக்கு மட்டும் என்று கேட்டிருக்கிறார் நாகர்கோவிலிருந்து மகேஷ் அவர்களுக்காக அந்த பாடல்.
1: சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.

கல்கி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான கே எஸ் சித்ரா அவர்கள் குரலில் அழகான அருமையான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோவிலிலிருந்து மகேஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் சிறப்பு சூப்பர்பு.

தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் குழந்தையாக மாறி பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சித்ராவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள். பாடல் அருமை என்றும், பாடல் இனிது நன்றி என்றும், இயக்குனர் அவர்கள் மலடியின் மகள் இது எப்படி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், பாடல் சூப்பர் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் வேற லெவல் என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் அட்டகாசம் ஆஹா என்று மனதுக்குள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தத்து எடுத்த குழந்தை என்றும், இயக்குனர் அவர்கள் அப்போ மல டி இல்லை, இப்போ பாருங்க நம்ம மகேஷ் இதுக்கு எவ்வளோ அழகான ஆன்சர் பண்ணுறாருன்னு. அப்போது மல டி இல்லை, தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் சகோதரி இப்போல்லாம் பாடலை டேக் பண்ணுறதில்லை இல்லைங்களா, அடுத்த பாடல் என்னன்னு பாடல் அதை அப்படி பண்ணுறது இல்லையா, இயக்குனர் தான் பண்ணுவார், இயக்குனரே இப்போ குரூப்லேயே இல்லை, இப்போ இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்காரு, எந்த யாரை போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள், டேக்கப்லாம் பண்ணுறது கிடையாது. சித்ரா அவர்கள் குரலில் பாடல் இனிமை ஆஹா ஆஹா என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார் அறிவிப்பாளர். இதற்கு அர்த்தம் புரியவில்லை என்று தேன்மொழி முருகன் அவர்கள் இயக்குனரை கேட்டிருக்கிறார். இப்போ பாருங்க நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், மலடியின் மகள் இது எப்படி சொல்லுங்க, ஜிப்பு பாருங்க, ஒரு பனிமலைக்கு அடியில் இதுதான் மல அடி, இப்போ தெரிஞ்சுதா. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் அழகாக திருஷ்டி கழிக்கிறார், பாடல் அருமை என்று. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் டேக்கப் பண்ணலன்ட்டு இது தலைவர் தான் பண்ணுவார், இப்பொழுதெல்லாம் பண்ணுறதில்லை என்று அறிவிப்பாளர் அவர்கள் தெரிவிக்கிறார். இயக்குனர் அவர்கள் தேன்மொழிக்கிட்ட அவர்கள் குழந்தையாகவே நினைத்து விட்டால் இந்த எண்ணம் வராது, சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் மல அடின்னு சொன்னதுக்கு இதுதான் நம்ம திருநெல்வேலி ஸ்லாங் என்று கூறி சிரிக்கிறார் அறிவிப்பாளர். நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் யோசிப்போம், மல அடி அதை மகேஷ் அவர்கள் இதுதான் மல அடி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நான் இனிமேல் தத்து எடுத்தவங்க கிட்ட சொல்கிறேன், சின்ன குயில் சித்ரா அவர்கள் அனுராதா ஸ்ரீராம் பாடலை பாடியிருக்காங்க, என்ன புரியவே மாட்டேன்து, நான் இனிமேல் தத்து எடுத்தவங்க கிட்ட சொல்கிறேன், சின்ன குயில் சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடலை பாடியிருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

படம் பிகில், பாடல் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். விருப்பம் பழனிவேல், மங்களாம்பிகை, கார்த்திகேயன், எழில் ருத்ரன், தனலட்சுமி, ஊர் குண்டையூர், திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம். தனலட்சுமி பாடல், அடுத்த பாடல் உங்களுக்கு சார்.

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை. அவன் வர

பிகில் திரைப்படம். இந்த படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தங்கள் பழனிவேல், மங்களாம்பிகை, கார்த்திகேயன், எழில் ருத்ரன், தனலட்சுமி, ஊர் குண்டையூர், திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம், இவர்களுக்காக பாடல் ஒலித்து சென்றது.

அடுத்த பாடல் உங்களுக்குத்தான் என்று அறிவிப்பாளர் அவர்கள் தனலட்சுமி பரசுராமனிடம் கூறியிருக்கிறார். வெயிட் பண்ணுங்க, ஓடிடாதீங்க. திருக்குவளையில் இருந்து கார்த்திகேயன் சார், தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி மேடம் என்று விஜயை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் கார்த்திகேயன் அவர்கள். இயக்குனர் அவர்கள், 1,68,00,000 பேருக்கு மேல் நெஞ்சுக்குள்ள குடியிருந்தால் தான் கெத்தா இருக்கும். சூப்பர். இயக்குனர் அவதான், இயக்குனர் அதற்கு வெறித்தனம் வெறித்தனம் என்று தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் விஜயை கண்முன் கொண்டு வந்து நல்லா ஒரு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து தூதுவளையலையரச்சி தொண்டையில்தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. விரும்பி கேட்ட சொந்தம் தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்களுக்காக பாடல் இதோ.

அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகனசுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இது. இயக்குனர் அவர்கள், மதியமே ஆயிடுச்சு, மதிய வணக்கம்னு சொல்லுங்க அப்படின்னு தனலட்சுமி பரசுராமன் சொல்றாரு. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் என்னுடைய விருப்ப பாடலை ஒலிபரப்பிய அன்பான சகோதரி அறிவிப்பாளருக்கு நன்றிகள் பல கோடி என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி இயக்குனர் அவர்கள், சாரி அறிவிப்பாளர் அவர்கள். பாடல் மிக அருமை என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் குழந்தையாக மாறிக்கொண்டு அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜோடியுடன் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியும் பாடல் சூப்பர் என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் ஜோடியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள், தூதுவளை இலையை நல்லா அரைக்கணும், இல்லைன்னா முள்ளு குத்திடும். பாடல் இனிது நன்றி, மனதை தொட்ட பாடல் என்றும் பாடல் அற்புதம் என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மறுபடியும் அவர் ஜோடியுடன் அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முள்ளோடு சேர்த்து அரைச்சி சாப்பிடணுமா ஐயையோ அப்படின்னு அறிவிப்பாளர் அவர்கள் கேட்கிறார். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மகிழ்ச்சி நன்றி என்றும் மிக்க நன்றி என்றும் இயக்குனர் அவர்களும் மிக்க நன்றி என்று நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, சிறப்பு செம்மையாக போச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி, அருமையாக இருந்தது. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 12:17. இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.